தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்கிரு தத்தரி தடல தஜனு தஜனு தத்தினி தத்தினி தச்சனு தத்த தரித தனத தனுத